அவ்வை கிட்டவர் எங்கோ தேனுவ துப்புரங்க துப்புரங்க தேனுவ துப்புரங்க துப்புரங்க தெத்தோரோ தெத்தோரோ மையவை கி தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ இயே கொக்கோ.